என் பிரேம தீர்த்தங்களே, ஓணக்கோடிஞ்சொறிஞ்சொடுத்து கமுகின் பொன்பூங்குலச்சார்த்துமாய் பிராணப்பிரேயசி காவியகன்ய

வணக்கம் மிஸ் ஐதன்றில். மரியான நட்சத்திரத்திலே இன்னும் கொஞ்ச நேரம் என் கானம் இசைத்தன்றலிலூட கேள்விக்காமோ என் சோதிக்கணும். திருவாங்குளத்து நின்றும் லீபா புருஷோத்தமൻ. കപിലൻ രചിച്ച AR റഹ്മാൻ ഈണം നൽകിയ ഈ ഗാനം പാടിയത് സന മൊയ്തൂട്ടി.